கோய் இங்கே இருந்தாங்க கோயோ அண்ணனுங்க மாற்றி வச்சு கோ. No, I don't bring them.